0: television pictures showed that the train partially derailed and the bus virtually destroyed.
1: சாலைகள்ல நம்மள வழி நடத்தி செல்ல டேக் டைவர்ஷன் கோ ஸ்லோன்னு போர்டு போட்டிருப்பாங்க. அங்கங்க சிக்னலும் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு சில வழிகாட்டுகள் இருந்தா வசதி தானே?
2: பால் வடிக்க போறீங்களா?

0: சட்டை போட்டு உள்ளே தேன்சுவை பதுக்கி வைத்து கள்ள திருடன் கடைவீதி வந்தான். அது என்ன?
1: பலாப்பழம்.
0: ஏடிம் ஓடும் ஓடும் சங்கிலி, உருண்டு ஓடும் சங்கிலி. அடுத்து குருகுல கல்வியில் அனைத்து திறமைகளையும் முழுமையாக பெற்றனர் மாணவர்கள். இன்றோ

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.